0: ஓடி வட்டில் கொண்டா பார்த்தீரா மருத்துவா ரங் பிரங்கரே கனா ஜாபன் கருத்துவா நீ அந்தர் ஜியோ சபை ஜானலா சபி தெரே வாசு தீரா கருப்பலா தெரே கரணந்த உதாய துத்கார ਮਾਨ ਮਹੱਤਾ ਤੇ ਦੇ ਆਪਣਾ ਆਪ ਜਰ ਸਰਕਲਾ ਭਰਪੂਰ ਦਿਸਾ ਜਤ ਕਰਤਾ ਨਾਨਕ ਦਾਸ ਦਾਸ ਤੁਦੇ ਆਗੈ ਬਿਨਵਤਾ ਸਲੋ
1: ਪਵਨ ਗੁਰੂ ਪਾਣੀ ਪਿਤਾ ਮਾਤਾ ਧਰਤ ਮਹੱਤ ਦਿਸ ਰਾਜ ਉਦਾਈ ਦਾਇਆ ਖੇਲੇ ਸਗਲ ਜਗਤ